நேரம் 5:31 25 ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து மணாளனே மங்கையின் பாக்கியம் படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

கேட்டு பாடலை பாடியவர் டி ஆர் மகாலிங்கம். பாடலிடம் பெற்ற படம் ஸ்ரீவள்ளி. அடுத்து அம்மன் படத்திலிருந்து குழுவினர் பாடியுள்ள பாடல்.

0: சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்களே, சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருப்பது தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. தொடக்கமாக டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:26. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனிசை நிகழ்ச்சியில் அடுத்து TS ரங்கநாதன் பாடியுள்ள பாடல்.

0: தேனிசை கேட்டீர்கள். தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். வளங்களை உருவாக்குவதுடன் நன்னெறிகளையும் பின்பற்றும் போதுதான் நேர்மறையான சமூக மாற்றம்

0: ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். கல்வி அறிவு, தொழில்நுட்ப திறன் ஆகியவற்றை கொண்ட இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடித்தளம் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை இளைஞர்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இளைஞர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் தார்வாடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிற நாடுகளை விட இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை குறைவாகவே உள்ளது என்றார். கப்பல் போக்குவரத்து முறையாக நடைபெறாத சூழலிலும் சீரான எரிபொருள் விநியோகத்தை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்று அவர் கூறினார். இதை விமர்சிப்பவர்கள் உலகளாவிய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்தார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை மாநில அரசு கைவிட முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று கூறினார்.
1: ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமா இன்னைக்கு வந்து செய்தி வந்துட்டு, அது சம்பந்தமா நம்ம இது எந்த முடிவும் எடுக்கப்படலை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட், அந்த டெக்னாலஜிலயும் நிறைய இஷ்யூஸ் இருக்க மாதிரி. ஏன்னா அது வந்து போடமும் சிம் கார்டும் சேர்ந்து வருது, நிறைய இடத்துல சிக்னல் இல்லாம இருக்கும். அது எல்லாத்துலயும் சாத்தியமானு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா முதல்ல வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு நம்ம கணக்கெடுப்பு பணிகள் பண்ணிட்டு வரோம். இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ல எவ்வளவு எரர் பர்சன்டேஜ் வரும், ஏன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் செலவு நீங்கள் ஹெவியா இருக்கு. பட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதுலேயே வந்து இந்த டெக்னாலஜி லாங் டேர்ம்க்கு இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துல மாறுற மாதிரி இருந்துச்சா இந்த சிம் கார்டு எப்படி, இந்த சிம் கார்டும் இந்த மோடமும் எப்படி சப்போர்ட்டிவா இருக்கும், நீங்க திரும்பவும் டெக்னாலஜி மாறுச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ அதனால ஃபுல் அசஸ்மெண்ட், வெளிநாடுகள் எப்படி பண்றாங்க, மற்ற மாநிலங்கள் எப்படி பண்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து இவ்வளவு செலவினங்களும் செய்து இந்த டெக்னாலஜி வந்து ஒரு இதாயிடக்கூடாது.
0: கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமாக சிறப்பு தரிசன டிக்கெட் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு சிறப்பு மையங்கள் மூலம் இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஏற்கனவே வந்து ஆன்லைன் தரிசனத்திற்கான டோக்கன் புக் பண்றதுக்கான ஒரு வசதி இருக்கு. டெக்னாலஜிக்கலா இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றாறு போல பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். என்ன அப்படின்னா, தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாம 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை வந்து கோவிலுக்குள்ள கூட்டு போறதுக்கான, அதே போல வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து கோவிலுக்கு வரணும்னா அவங்கள வசியா கூட்டிட்டு போறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறதுன்னு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குறதுக்கான நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நபார்டு வங்கி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் உதவியுடன் சாலைகள் மேம்படும் என்று கூறினார். கல்வராயன் மலைப்பகுதியில் 200 பேர் தங்கும் வகையில் விளையாட்டு வீரர்கள் விடுதி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்காக திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். பிரச்சினைகளின் அடிப்படையில் தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமது நிலைப்பாட்டை எடுக்கும் என்று அவர் கூறினார். 717 மதுக்கடைகளை மூடும் மாநில அரசின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று கூறிய திரு சண்முகம், மணமகிழ் மன்றங்களையும் அரசு அகற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்த நிலையில் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருப்பதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளுக்கு மாறாக தாவேக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் அதிருப்தியில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் தேவைப்பட்டால் கூட சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கால அவகாசத்தை கோரக்கூடாது என்று திரு டி டி வி தினகரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டு

0: வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நெல்லை, கோவை, தென்காசி ஆகிய 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். பூட்டானின் புனாகா பகுதியில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. கோவாவில் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தில்லியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஜார்க்கண்டிலிருந்து இங்கிலாந்துக்கு முதல் முறையாக மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பது வேளாண் ஏற்றுமதியில் புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மரக்கன்று நடும் இயக்கத்தை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். நீதிமன்றத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு பணியிடங்களில் பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ராணிப்பேட்டையில் நடைபெற்றது. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சீனியர் மகளிர் பி பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 40 தங்கம், 8 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. மொத்தம் 10 பதக்கங்களுடன் ஜப்பான் 2 இடத்திலும், 3 பதக்கங்களுடன் சிங்கப்பூர் 3 இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை

0: 8:25 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் யோகாபியாசம், தொடர்ந்து ஆந்திர மகாபாரதம் கர்ண பருவம். உரை வழங்குபவர் டாக்டர் எஸ் சமந்தா காமினி அவர்கள். 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை மலர், ஜி ஆர் ஸ்ரீனிவாசமூர்த்தி அவர்களின் வீண இசை கேட்கலாம். சேலம் எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெற உள்ள பாதுகாப்பு விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று வீரதீர செயல் விருதுகள் மற்றும் சிறப்பு சேவை விருதுகளை வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரையிசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். சில தவறுகளுக்கு மன்னிப்பு ரொம்ப சின்ன வார்த்தை, வி மேக்னா வழங்கும் உரை. முத்தமிழின் மூலாதாரம் சங்க சுரங்கம், உரை வழங்குபவர் டி யோகலட்சுமி. இளைஞர்கள் கையில் பசுமை உலகம், எஸ் தேவதர்ஷினி வழங்கும் உரை, இவை அனைத்தும் எமது இளைய பாரதம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். ஏழு 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை அனைத்தும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் டெல்லி அஞ்சல். 11:45 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
2: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31
0: தொடர்வது தெலுங்கிலும், அதனைத் தொடர்ந்து தமிழிலும் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் ஜபீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் வங்கிகளுக்கான விருது

0: வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியனுடனும் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பெரிய வாய்ப்புகளை வழங்கும் என்று அவர் கூறினார். இங்கிலாந்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இரும்பு மற்றும் எஃகு ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் செயல்திறன்மிக்க நிர்வாகம், வலுவான பொருளாதார அடித்தளம், பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள நிலையான வளர்ச்சி ஆகியவற்றால் அதிக வாய்ப்புகளை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று கையெழுத்தாக உள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீண்ட காலத்திற்கு பிறகு நாட்டின் கடைசி மாநிலமாக மேற்கு வங்கத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், திருமதி அனுப்பிரிய பட்டேல், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் இத்திட்டத்தால் நாடு முழுவதும் நோயாளிகள் தங்களது சொந்த பணத்தை செலவழிக்கும் நிலை குறைந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்திலும் இத்திட்டம் தற்போது செயல்படுத்தப்படுவதால் அம்மாநிலத்தில் தகுதியான 500,000 பேர் பயனடைவார்கள் என்றும், அவர்களுக்கு சுகாதார செலவினங்களில் நிதி பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பகுதிக்கான வடக்கு மண்டல மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தொடங்கி வைக்க உள்ளார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா மற்றும் தில்லி சட்டப்பேரவைத் தலைவர்களும் அதன் உறுப்பினர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். ராஜஸ்தான், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, சிக்கிம், கோவா ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தலைவர்களும் இம்மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு என்ற தலைப்பில் இந்த 2 நாள் மாநாட்டில் விவாதங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். அமர்நாத் யாத்திரை தொடர்பான ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பல்வேறு அரசுத்துறை அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி தேசிய வன உயிரியல் பூங்காவில் இணையதள அடிப்படையிலான டிக்கெட் முன்பதிவுக்கான செயலியை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த வன உயிரியல் பூங்கா தொடர்பான டிஜிட்டல் வழிகாட்டியையும் அவர் தொடங்கி வைத்தார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள செயலியின் மூலம் மக்கள் எளிதில் நுழைவுச் சீட்டுகளை பெற்று இந்த பூங்காவை பார்வையிட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் இந்த உயிரியல் பூங்கா ஊழியர்களின் செயல்பாட்டுக்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் பாராட்டு தெரிவித்தார். பறவைகள் கூடு மற்றும் சிங்கங்களின் வாழ்விட பகுதிக்கும் அவர் சென்று கோடைக்கால பராமரிப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப் பொருள் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தலில் இருந்து ஜம்மு காஷ்மீரை விடுவிக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். பூஞ்ச் பகுதியில் நடைபெற்ற போதைப் பொருள் எதிர்ப்பு தொடர்பான கூட்டத்தில் பேசிய அவர், காஷ்மீரின் 20 மாவட்டங்களிலும் போதைப் பொருள் எதிர்ப்பு தொடர்பான நடைப்பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். ஊராட்சி மற்றும் வார்டு நிலையில் இது தொடர்பான பிரச்சாரம்

0: மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்கவும் இப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்காகவும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். மகாராஷ்டிராவில் பட்டாசு ஆலைகள் தொடர்பான சட்ட விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். மும்பையில் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், வெடிப்பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்துகளை தடுக்கவும் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். கடந்த சில வாரங்களில் நாக்பூர் மாவட்டத்தின் பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட வெடி விபத்துகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சிகளின் பங்கேற்கும் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் 23 கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஷஷாத் பூனாவாலா, இந்த கூட்டணிக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக வெளிப்படையாக அறிவித்துள்ள நிலையில், பல்வேறு மாநிலங்களில் காங்கிரசுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே ஒற்றுமை இல்லாத சூழல் நிலவுவதாக அவர் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் நிலவியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 15 ஆண்டுகளில் மாநிலத்தில் நிர்வாக சீர்கேடுகள் அதிகரித்து காணப்பட்டதாக தெரிவித்தார். மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் லக்ஷ்மீர் பந்தர் திட்டத்தில் 27 லட்சம் போலி பயனாளிகள் இருந்ததாக அவர் கூறினார். இத்திட்டத்திற்கு மாற்றாக தற்போது அன்னபூர்ணா திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதி அனைத்தையும் பிஜேபி அரசு நிறைவேற்றும் என்று திரு சுவேந்து அதிகாரி உறுதியளித்தார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. ஏப்ரல் 8 தேதிக்கு பின்னர் ஈரான் மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தாக்குதலை நிறுத்திவிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய ஈரான் ஆர்வம் காட்டவில்லை என்றும், ஒப்பந்தம் முடிவான பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஈரானுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டால் அந்நாட்டின் அணுசக்தி நடவடிக்கைகளை முடக்கும் பணியை அமெரிக்கா நேரடியாக மேற்பார்வையிடும் என்று திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, அசாம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பருவமழை நேற்று தொடங்கியதாக அந்த மையம் கூறியுள்ளது. அடுத்த சில நாட்களில் இது மேலும் தீவிரமடையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இறுதி ஆட்டத்தில் அவர் இத்தாலியின் ஃபிளாவ்லோ கொபாலியை 6-1, 4-6, 6-4, 6-7, 6-1 என்ற செட் கணக்கில் வென்றார். இதன் மூலம் 1937 பின்னர் இப்பட்டத்தை வெல்லும் ஜெர்மனியைச் சேர்ந்த வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25:22 ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல்டில் இப்போது ரசிக்கலாம் டியூட் திரைப்படத்திலிருந்து சாய் அபியங்கர் ஜொனிட்டா காந்தி பாடியுள்ள பாடலை.

0: தொடர்வது ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: உங்களை மகிழ்விக்க வருவது திரைகானம். முதலில் மாமன்னன் திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியுள்ள பாடல்.

கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து அனிருத் ரவிச்சந்தர் லௌதிகா பாடியுள்ள பாடலை கேட்கலாம். லியோ திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கும் நேரம் 8:48 PM.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: இனி ஆனந்த் அரவிந்தாக்ஷன் குரலில் ஒலிப்பது ஜோ திரைப்பட பாடல்.

0: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி.வி. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கே.வி. பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நீ இறங்காயெனில் புகலேது, அட்டானாராகம் ஆதிதாளத்தில் பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:31. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து அம்ப காமாட்சி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பைரவீராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: இதமான பாடல்களை சுமந்து வரும் சுகமான ராகங்கள் 11 மணி வரை உங்களுக்காக. முதலில் KJ யேசுதாஸ் குரலில் ஒலிப்பது சொல்ல துடிக்குது மனசு திரைப்பட பாடல்.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திற்காக கே ஜி யேசுதாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல்.
2: குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்கு

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் ஒலிப்பது குரு சிஷ்யன் திரைப்பட பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்.
1: எண்ணெய் வித்து பயிர்கள் ரொம்ப முக்கியமானது. அதே சமயத்துல மதிப்பு கூட்டி விற்பனை பண்றப்ப சந்தை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் அதிக விலைக்கு விற்கலாம். உள்நாட்டு சந்தை, அதுல வந்து கிராம சந்தைகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அப்புறம் ஒழுங்குமுறை சந்தைகள், கூட்டுறவு மார்க்கெட்டிங், அப்புறம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். இது வந்து விற்பனை முறைகள்.
0: எண்ணெய் வித்து பயிர்களில் சந்தை வாய்ப்புகள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இந்நிகழ்ச்சி மதியம் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும்.

நேரம் 10:48. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ரகங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM கோல்டு. இனி ராசாவே உன்னை நம்பி திரைப்படத்திற்காக மனோ பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: டைம் நாளாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டிட்டு வந்துருங்களேன்.
1: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
2: சபா, என்ன வெயிலு என்ன வெயிலு. அம்மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
1: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
0: இப்பதான வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசியே போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
2: என்னம்மா, நீ போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா, நீ வே

0: வந்ததும் அது இதுன்னு இருக்க.
1: கோவப்படாதுமா, இந்தா இந்த மோர குடி.
0: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
1: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும், வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.
2: வெயில்

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் நிறைவாக ஒலிக்கும் பாடல் பூந்தோட்ட காவல்காரன். திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைகானம் ஒலிக்கும் நேரம் இது. முதலில் தனி ஒருவன் திரைப்படத்திற்காக கரேஷ்மா ரவிச்சந்திரன் பாடியுள்ள பாடல்.

0: நீ சாட்சி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இத ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி குடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேரம் 11:31. நூறுபலி 1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து தங்கமகன் திரைப்படத்திற்காக ஸ்வேதா மோகன், அனிருத் ரவிச்சந்தர் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குரல் அமுதம் கேட்கலாம்.

0: முரண்பாட்டை விரும்பி மேற்கொள்ளுகிற தீய அறிவு உடையவர்கள் உயர்ந்த வாழ்க்கை நெறிகளை அறிய மாட்டார்கள். குறள் எண் 857 அதிகாரம் இகல்.
1: மிகழ்மேவல் மெய்ப்பொருள் காணார் இகழ்மேவல் இன்னா அறிவினவர்.
0: முரண்பாட்டை விரும்பி மேற்கொள்ளுகிற தீய அறிவு உடையவர்கள் உயர்ந்த வாழ்க்கை நெறிகளை அறிய மாட்டார்கள். குறள் எண் 857 அதிகாரம் இகல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேயர்கள், இணைந்திருக்கும் எஃப்எம் கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறவுள்ள பாதுகாப்பு விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று வீரதீர செயல் விருதுகள் மற்றும் சிறப்பு சேவை விருதுகளை வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். முன்னதாக 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். ஜி ஆர் ஸ்ரீனிவாசமூர்த்தி அவர்களின் வீண இசை கேட்கலாம். சேலம் எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம். மாலை 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை 3 டெல்லி அஞ்சல். மாலை 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரையிசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். சில தவறுகளுக்கு மன்னிப்பு ரொம்ப சின்ன வார்த்தை. வி மேக்னா வழங்கும் உரை. முத்தமிழின் மூலாதாரம் சங்க சுரங்கம். உரை வழங்குபவர் டி யோகலட்சுமி. இளைஞர்கள் கையில் பசுமை உலகம் எஸ் தேவதர்ஷினி வழங்கும் உரை. ஏழு செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 பப்ளிக் ஸ்பீக். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை 4 டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மத்திய அரசின் 12 நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் டெல்லி அஞ்சல். 11:45 திரைகானம். இதுவரை எஃப்எம் கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

இனி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக காலத்தால் அழியா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம். முதலில் நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
3: திரைக்கணத்தில் தொடர்ந்து நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

100.1 மெகா ஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் இனி மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:15.

0: கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம். மரம் போல்வர், மக்கட்பண்பில்லாதவர்.
1: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பு இல்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம். ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: திரைக்கணத்தின் நிறைவாக லக்ஷ்மி கல்யாணம் திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டங்கள் மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகை அளிக்கும் திட்டம் மூலம் திட்டங்களின் பலன்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் நேரடியாகவும் மக்களை சென்றடைவதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீடுகளில் கழிவறைகள், குடிநீர் இணைப்பு, சமையல் எரிவாயு இணைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்கள் மூலம் ஏழைகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக திரு மனோகர்லால் கூறினார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோவை சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர செயல்திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவின் கிழக்கத்திய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக நேற்று இந்தியா இந்தோனேஷியா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் இருதரப்பு உறவுகள் தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், உஜ்வாலா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத், ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் மூலம் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற சங்கத்தின் மூலமாக நடைபெறும் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா சண்டிகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற முறைப்படி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும், இன்று மாலை கலாச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். இம்மாநாட்டில் இந்திய அரசியலமைப்புச் சட்டம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த சிறப்பு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆகாஷவாணியின் 90வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1936 இதே நாளில் இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று பெயர் சூட்டப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆகாஷவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது ஆகாஷவாணி 591 நிலையங்களிலிருந்து ஒலிபரப்பாகி நாட்டின் 98% மக்களை சென்றடைந்துள்ளது. 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார வழக்கு மொழிகளில் ஒலிபரப்பு சேவைகள் செயல்பாட்டில் உள்ளது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆகாஷவாணி நிகழ்ச்சிகள் மூலம் நாட்டை ஒன்றிணைப்பதாக தெரிவித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருப்பொருளுடன் ஆகாஷவாணி செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: நார்வேயில் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரக்யானந்தாவையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். பிரக்யானந்தாவுடன் அவர் செஸ் விளையாடினார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா மற்றும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இந்த நிகழ்வின் போது உடனிருந்தனர். முதலமைச்சருடனான சந்திப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், விளையாட்டுத்துறையில் அதிக ஊக்கம் அளிக்கும் வகையில் அவர் இளம் செஸ் விளையாட்டு வீரர்களை பாராட்டியிருப்பது தமக்கு கிடைத்த பெருமையாகும் என்று பிரக்யானந்தா கூறினார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 7 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் இன்று பிற்பகல் 3 மணி வரை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 11 தேதி கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் வரும் 18 தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தேர்தல் நடைபெறும். நீட் மறுதேர்வு இம்மாதம் 21 தேதியன்று நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வெழுதும் மாணவர்கள் அவர்களது விவரங்களை இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 21 தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 வரை நாட்டின் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 மையங்களிலும் எழுத்து மூலமாக தேர்வு நடைபெறும். தேர்வெழுதும் மாணவ மாணவிகள் தாங்கள் எங்கு தேர்வு எழுத வேண்டும், நுழைவுச்சீட்டு உள்ளிட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 3 தேதி நடைபெற்ற நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் காரணமாக 12 தேதி ரத்து செய்யப்பட்டது. வினாத்தாள் வெளியானதை ஒட்டி மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதை ஒட்டி மறுதேர்வு நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி முன்னிலையில் தேசிய சுகாதார ஆணையமும் மேற்குவங்க அரசும் புதுதில்லியில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும். அம்மாநிலத்தில் 36,000 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஈரான் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ராணுவ தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளுக்கு இந்த தாக்குதல் நடவடிக்கை பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி நடத்தக்கூடாது என்று இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வடகொரியா சென்றடைந்தார். கடந்த 7 ஆண்டுகளில் சீன அதிபர் வடகொரியா செல்வது இதுவே முதன்முறையாகும். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் தெரிகிறது. பிலிப்பைன்ஸில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 7.8 பதிவானது. இதனையடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள மிண்டானோவ் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும், இதில் 15 பேர் உயிரிழந்திருக்க கூடும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கோடைகால விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தால் சில கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று ஆப்கானிஸ்தான் ஃபாலோ ஆன் செய்து பேட் செய்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 25 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸை 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் என்ற நிலையில் டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் மானவ் சுதார் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல்டில் மெல்லிசை கேட்க

ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். வந்தேகம் ஜகத் வல்லபம் என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஹம்சத்வனி ராகம் கண்டசாப்பு தாளம்.

நிறைவாக நின்னே நம்மிதினையா என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம் ராகம் சிம்மேந்திர மத்யமம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: இதுவரை இசைமலரில் ஜி ஆர் ஸ்ரீனிவாசமூர்த்தி அவர்களின் வீணை இசை கேட்டோம். சேலம் எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். தொடர்வது செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi says welfare of the poor inspired by Antyodaya driving government policies for the last 12 years. West Bengal set to implement Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana today, marking full coverage of scheme in the country. Delhi High Court issues notices to the Centre and CBSE on a

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைக்காணத்தில் வானமே இல்லை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியுள்ள பாடல். வானமே இல்லை என்றால் சோகம் இனி இல்லை அல்லவா? தூரத்து இடிமுழக்கம் இருந்தாலும் வானம் இருக்கும், துயரங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் இன்பம் இருக்கும். ஒலிக்கிறது பாடல் எஃப்எம் கோல்டில்.

0: உண்மையா சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உதயகீதம் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியுள்ள பாடல். தேன் சிந்தும் நேரத்தில் சங்கீத மேகம் வந்தால் கீதம் உதயமாகத்தானே செய்யும்.

0: कानूनी सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: நிழல்கள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியுள்ள பாடல். நதியின் வேகமே அதிகமாக இருக்கும் பொழுது மடையிலிருந்து வரும் நதியின் வேகம் இன்னும் அதிகமாகத்தானே இருக்கும்.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இந்திரா படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியுள்ள பாடல். காலம் கடந்த இதயங்கள் காணும்போது

0: அன்பை பரிமாறிக்கொள்ளவும் செய்யும், பரிகாசம் செய்யவும் செய்யும். அதுவும் நடுவில் ஒருவர் இருந்துவிட்டால், அவரும் ஓடக்காரராக இருந்துவிட்டால். கேட்போம் பாடலை எஃப்எம் கோல்டில்.
1: எட்டு மணி.

0: மாணிக்கம் கொண்டு சௌக்கியமா.
1: துயரங்களை சொல்லி சொல்லி வாழ்க்கையை துயரமாக்கிக் கொள்வதை விட சந்தோஷத்தை சொல்லி வாழ்க்கையை சந்தோஷத்தின் பாதையில் நகர்த்தி செல்வோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் யூத் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

வின்னர் படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி ஐயர் குரல்களில் திரைக்கானத்தின் நிறைவு பாடல் மனமது செம்மையானால் எல்லோரும் வின்னர்தான்.

0: கல்படை கட்டணா ஸ்வயமகி கட்படை பாரதிய சேனா.
1: நேர்களை நினைவிற்கு நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறவுள்ள பாதுகாப்பு விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று வீரதீர செயல் விருதுகள் மற்றும் சிறப்பு சேவை விருதுகளை வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தேநீர் நேரத்தில் SP பாலசுப்ரமணியம் குரலில் சிகரம் திரைப்பட பாடல்.

0: இயம் ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம் பிரவாச்சிகா சாதனா சர்மா. இதானிம் முக்கியாக வார்த்தாக. பிரதானமந்திரிணா நரேந்திர மோதினா உக்தம் யத் அந்தியோதயஸ்ய பாவனையா பிரேரிதானாம் நிர்தன ஜனானாம் கல்யாணம் ஏவ கத த்வாதஷ வர்ஷேஷு சாசனஸ்ய நீதி நிர்மாணஸ்ய ஆதாரஹ. பஷ்டிம் பங்கால ராஜ்யே ஆயுஷ்மான் பிரதானமந்திரி பாரத ஜன ஆரோக்ய யோஜனா பிரவர்த்திஷ்யதே. தில்லி உச்ச நியாயாலயேன CBSE போர்ட் இத்யஸ்ய த்வாதஷ கக்ஷாயாஹ உத்தர புஸ்திகானாம் ஆங்கிக் முல்யாங்கன பிரணாலி விஷயே அநியமிததா சந்தர்ப்பே கேந்திர சர்வகாராய ததா CBSE போர்ட் இத்யஸ்மை சூச்சனா பத்திரம் பிரதத்தம். பாரதேன பஷ்டிம் ஏஷியா க்ஷேத்ரே புனஹ பிரவிருத்தானாம் ஆக்ரமணானாம் விஷயே கபீரா சிந்தா பிரகடிதா. ஆகாஷவாணி சேவாயாஹ நவதி வர்ஷ பிரபூரணம். அபிச்ச கிரிக்கெட் கிரீடாயாம் பாரததலம் ஆப்கானிஸ்தானதலம் ஏகேன வாரேணைவ த்ரிசதாதிகைஹி தாவனாங்கைஹி பராஜித்ய ஸ்வஸ்ய ப்ரிஹத்தமம் பஞ்சதிவசீய விஜயம் அபிலேகிதவத். இதானிம் வார்த்தாஹ விஸ்தரேணா. பிரதானமந்திரி நரேந்திர மோடி அத்ய அவதத் யத் அந்தியோதயஸ்ய பாவனையா பிரேரிதானாம் தரித்ர ஜனானாம் கல்யாணம் ஏவ கத த்வாதஷ வர்ஷேஷு சாசனஸ்ய நீதி நிர்மாணஸ்ய ஆதாரஹ அபவத். தேன உக்தம் யத் அஸ்மின் காலே பாரத தேசஹ பஹூனி பரிவர்த்தனானி அனுபூதவத். யேஷாம் கேந்திரே நிர்தனாஹ வஞ்சிதாஷ்ச ஜனாஹ ஆசன். பிரதானமந்திரி அவதத் யத் ஜனதன யோஜனா பிரத்யக்ஷ லாப ஹஸ்தாந்தரணம் ஸ்வச்ச பாரத அபியானம் PM ஆவாஸ யோஜனா ஜல ஜீவன மிஷன் இதி ததா ஆயுஷ்மான் பாரத யோஜனா இத்யாதீனாம் முக்கியோத்தேஷ்யம் அஸ்தி யத் ஜனானாம் க்ருதே கௌரவபூர்ணம் ஜீவனம் அவசராணாம் சுனிஷ்சயம் கர்த்தும் அபி ஆசீத். நிர்தன ஜனானாம் ஜீவனஸ்தரே ஸ்வச்ய உன்னயனே ப்ரௌத்யோகிக்யாஹ அபி மஹத்வபூர்ணா பூமிகா அபவத்.
1: पिछले 11 साल में देश में 25 करोड़ लोगों ने गरीबी को हराया है, गरीबी को परास्त किया है और गरीबी से बाहर निकल करके 25 करोड़ का एक बहुत बड़ा समूह नियो मिडिल क्लास के रूप में आज देश के अंदर बहुत बड़ी भूमिका अदा कर रहा है। इस नियो मिडिल क्लास की अपनी एस्पिरेशंस हैं, अपने सपने हैं।
0: अद्य आरभ्य பஷ்டிம பங்கால ராஜ்யே ஆயுஷ்மான் பிரதானமந்திரி பாரத ஜன ஆரோக்ய யோஜனா பிரவர்த்திஷ்யதே. ஏதேன சா யோஜனா சம்பூர்ணேபி தேசே கார்யான்விதா பவிஷ்யதி. ஸ்வாஸ்திய சேவா விஸ்தார திசி மகத்வபூர்ணம் பதம் இதம். ராஜ்ய சர்வகாரஹ அத்ய ஆயுஷ்

வணக்கம் மக்களே, உங்களோட பேசிட்டு இருக்குது ராணி மேரி கல்லூரி மாணவி மேக்னா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காஃபி கப்போட வாழ்க்கையை ரசிச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல டிராபிக் ஹாரன் சத்தத்துக்கு நடுவுல லைஃப ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா? எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சின்னதா தெரிஞ்சாலும் அதோட இம்பாக்ட், அதாவது தாக்கம் ரொம்ப பெருசு. நம்ம லைஃப்ல அடிக்கடி பயன்படுத்துற ஒரு வார்த்தை, சொல்ல போனோம்னா டெய்லி லைஃப்ல இந்த வார்த்தையை அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது நம்ம யூஸ் பண்ணிடுவோம். கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த வார்த்தை சாரி. சில நேரங்கள்ல இந்த வார்த்தை பல வருஷ பகைய நிமிஷத்துல போக்கிடும், ஆனா சில நேரங்கள்ல ஆயிரம் வாட்டி சாரி சொன்னாலும் அது எதையுமே மாத்தாது. ஏன் இவ்வளோ டிஃபரன்ஸ்? வெறும் 5 லெட்டர் கொண்ட இந்த வார்த்தை நிஜமாவே மேஜிக் கிரியேட் பண்ணுமா, இல்ல அது வெறும் ஃபார்மாலிட்டியா? இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இன்னைக்கான டாபிக், சில தவறுகளுக்கு சாரி ரொம்ப சிறிய வார்த்தை. சாரி சொல்றதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சைக்காலஜி ஒளிஞ்சிருக்கு மக்களே. நம்ம எல்லாருமே சாரி சொல்றோம், ஆனா அதோட அர்த்தத்தை புரிஞ்சு சொல்றோமா? உண்மையான சாரியோட அர்த்தம் என்னன்னா, நான் பண்ணது தப்பு தான், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்னால நீ நிறைய கஷ்டப்பட்டிருப்ப, இனிமேட்டு இந்த தப்பு நடக்காது, உன்னை விட எனக்கு என்னோட ஈகோ பெருசு இல்ல, அப்படின்ற இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் தான் சாரின்னு நம்ம சொல்றோம். ஆனா இப்ப இருக்கிற இந்த அவசர உலகத்துல நம்ம சாரிய ஒரு எஸ்கேப்பிங் வேர்டா சொல்லிட்டு இருக்கோம். எதுக்கு எடுத்தாலும் சாரி. பஸ்ல யாராவது காலை மிதிச்சுட்டா சாரி, லேட்டா வந்தா சாரி, லேட்டா ரிப்ளே பண்ணா சாரி, சாரி சாரி சாரின்னு சாரிக்கான வேல்யூவே இல்லாம போயிடுச்சு. ஒரு தப்பு செஞ்ச உடனே கடமைக்குன்னு ஒரு சாரிய சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறோம். சாரி சொல்லிட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சாரி எப்பவுமே ஒரு மெடிசனா ஆக்ட் ஆகாது. அது ஒரு பேண்டைட் மாதிரி ஆக்ட் ஆகுமே தவிர அது ஒரு காயத்துக்கு மருந்தா எப்போதுமே ஆகிடாது. அந்த காயத்தை ஆற்றணும்னா அதுக்கு பின்னாடி உண்மையான சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர் இருக்கணும். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன், கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு கார்பெண்டர் இருந்தாரு. அவருக்கு பயங்கரமா கோவம் வருமா. இதை பார்த்துட்டு இருந்த அவர் அப்பா அவரை கூப்பிட்டு, உனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் இந்த பலகையில ஒரு ஒரு ஆணியா அடி அப்படின்னு சொல்லி ஒரு மரப்பலகையையும் ஒரு கை ஃபுல்லா ஆணியையும் அந்த பையன்கிட்ட கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லே அந்த மரப்பலகை ஃபுல்லா ஆணியால நிரம்பிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு அவங்க அப்பாட்ட போய் கேட்கறதுக்காக அந்த பையன் போறான். அப்ப அவங்க அப்பா கேக்குறாரு, இவ்வளோ ஆணி அடிச்சுட்டியே உனக்கு இப்ப எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், நான் நிறைய தான் கோவப்படுறேன் போல இருக்கு, கோவத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, சரி ஓகே, இப்ப நீ ஆணி எல்லாம் அடிச்சல,

உனக்கு எப்பெல்லாம் கோபத்தை குறைக்கணும்னு தோணுதோ அப்போ எல்லாத்தையுமே அந்த மரப்பலகையிலேருந்து அந்த ஆணியை எடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுவும் கொஞ்ச நாள்லேயே அந்த பையன் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சு இப்போ அந்த பலகை ஆணியே இல்லாமல் காலியாக இருக்குது. அப்போ அவர் அப்பா அவனை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ ஆணி அடித்த, ஆணியை எடுத்த, உனக்கு கோபம் வந்தது, இப்போ கோபத்தை குறைக்கணும்னு நினச்ச, எல்லாமே ஓகே, ஆனால் அந்த மரப்பலகையை பார்த்தியா, அதில் எவ்வளோ கீரல்கள், எவ்வளோ ஓட்டைகள், முன்னாடி மாதிரி அந்த மரப்பலகை அழகாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நம்மளோட கோபமும் வார்த்தைகளும் அந்த ஆணி மாதிரி தான். நம்ம சாரி சொல்லி வேணால் அந்த ஆணியை திருப்பி எடுத்துடலாம், ஆனால் அந்த வடு அங்கேயே தான் இருக்கும். சாரி சரி செய்யும் தான், ஆனால் பழைய நிலைமைக்கு அப்படியே கொண்டு வருமானது தான் டவுட்டு. ஓகே, நம்மள நிறைய பேர் சாரி சொல்கிறப்ப முக்கியமாக மூணு விஷயத்த சொதப்பிக்கிட்டே இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ரிப்பீட் மோட். சாரின்றதே நான் இதை தப்பு பண்ணிட்டேன், திருப்பி பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்காக தானே கேட்குறோம். ஆனால் நம்மள நிறைய பேர் திருப்பி திருப்பி பண்ண தப்பையே திருப்பி திருப்பி பண்ணிட்டு சாரி சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாதுங்க, இது நம்மள நாமளே இன்சல்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். அடுத்ததா டைமிங். இதில் ரொம்ப லேட்டாக வர சாரிக்கு மதிப்பே கிடையாது. பசி அடங்கினதுக்கு அப்புறம் சாப்பாடு போட்டு என்ன யூஸ், அதே மாதிரி தான். முக்கியமா லாஸ்டா சொல்றது த பட் ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யார்கிட்டயாவது போய் சாரி கேக்குறோம் அப்படின்னா அந்த சாரியோட சேர்த்து பட், அதாவது ஆனா அப்படின்ற வார்த்தையும் சேர்த்து சொல்லணும். சொல்ல போனோம்னா, சாரி அன்னைக்கு நீ அப்படி பண்ணனால தானே நானும் அப்படி பண்ணேன் அப்படின்ற ஆனான்ற அந்த வார்த்தையை சேர்க்கறதுனால அந்த சாரி செத்து போயிடுதுங்க. அப்ப உண்மை எப்படிதான் சாரி கேட்கணும் அப்படின்னு கேட்டா, நம்ம உண்மையா சாரி சொல்றதுல மூணு விஷயம் இருக்கணும். ரெக்ரெட், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரெமிடி. அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஃபர்ஸ்ட் வருந்துறது தான் இதில் முத ஸ்டெப்பு. அதுக்கடுத்து அந்த தப்பு என்னால் தான் நடந்துச்சுன்னு அந்த பொறுப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்து தப்பு நடந்துச்சு, இதுக்கு மேலே என்ன தீர்வுன்னு பார்க்கலான்றதா தேர்ட் ஸ்டெப்பு. வெறும் வாயால் சொன்னால் அது ஜஸ்ட் அ வேர்ட். உண்மையாக ஃபீல் பண்ணி எவ்வளோ ஜென்யூனாக சொல்கிறோமோ அதில் தான் அந்த சாரியோட வேல்யூவே இருக்குது. ஓகே, வெளில சாரி கேட்குறது, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சாரி கேட்குறதுலாம் இருக்கட்டும். முக்கியமாக ஒருத்தவங்க கிட்ட நம்ம சாரி கேக்குறதும் இல்ல, அதை பத்தி நம்ம கண்டுக்கிறதும் இல்ல. எஸ் நம்ம அடுத்தவங்க கிட்ட சாரி கேக்குறத காட்டுற அக்கறைய நம்ம கிட்டயே நம்ம காட்டுறது இல்ல. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ நடந்த இன்சிடென்ட், ஏன் அப்ப அப்படி பேசணும், தேவையில்லாம அந்த முடிவை எடுத்துட்டோமோ அப்படின்னு உங்களை நீங்களே திருப்பி திருப்பி முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி நினைச்சு பார்த்து உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறீங்க. வாழ்க்கைன்றது சொல்ல போனா ஒரு அழகான எக்ஸாம் மாதிரி. என்னடா எக்ஸாம் அழகானதான்னு கேட்டா, எஸ் வாழ்க்கைன்றது ஒரு அழகான எக்ஸாம் தான். தப்பான ஆன்சர் எழுதிட்டோம்னா பேப்பரையே கிழிச்சு தூக்கி போடணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு சின்ன இரேசர் வச்சு அழைச்சிட்டு அந்த ஆன்சரை கரெக்டா இன்னும் அழகா எழுத ட்ரை பண்ணுங்க. அந்த இரேசர் தான் உங்க சாரி. உங்களுக்கு நீங்களே சாரி சொல்லிக்கோங்க, அப்பதான் உங்க மனசு லைட் ஆகும், இந்த வாழ்க்கையும் ரொம்ப அழகாகும். மகாத்மா காந்தி ஒரு ஃபேமஸான லைன் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெரியுமா, த வீ கேன் நெவர் ஃபார் கிவ், ஃபார் கிவ்னஸ் இஸ் தி ஆர்டிபியூட் ஆஃப் தி ஸ்ட்ராங். அதாவது வீக்கா இருக்க பீப்புளால எப்பவுமே மன்னிக்க முடியாது, மன்னிப்புன்றது வலிமையானவர்களின் குணம். நம்ம வாழ்க்கையில நிறைய மிஸ்டேக் நடக்கும். சில மிஸ்டேக் தெரிஞ்சு நடக்கும், சிலது தெரியாம நடக்கும், சிலது கோபத்துல நடக்கும், சிலது நடந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆயிருக்கானே நமக்கு தெரியும். அப்ப நம்ம சொல்ற ஒரு வார்த்தை சாரி. ஆனா க்வெஸ்சன் என்னன்னா, ஒரு சாரி உண்மையாவே ஹர்ட் ஆனவங்களை ஹீல் பண்ணுதான்றதுதான். மனுஷங்க எப்பவுமே பெர்ஃபெக்ஷனை தேடுறது இல்லைங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க யாராவது ஒருத்தர் இருந்தா போதும். அதே நேரம் அதான் சாரி சொல்லியாச்சே எல்லாமே பழைய மாதிரி ஆயிடும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னா ஹீலிங்க்கு டைம் ரொம்ப அவசியம். அவங்க உங்க மேல திருப்பி ட்ரஸ்ட் பில்ட் ஆகணும், ட்ரஸ்ட் வரத்துக்கு பேஷன்ஸ் வேணும், அந்த பர்சன் உங்களோட திருப்பி சேஃபா ஃபீல் பண்ணணும், அதுக்கு கன்சிஸ்டன்சி வேணும். அதனால உண்மையான அப்பாலஜின்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் தான் இந்த காயத்தை கொடுத்தேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி. அதை மறுபடியும் கொடுக்க கூடாதுன்ற கேர்ஃபுல்லா இருக்கிற ஒரு சேஞ்ச். ஒரு சாரியோட வேல்யூ அதை எவ்வளோ லவுடா சொல்றோன்றதுல இல்ல, எவ்வளோ ஹானஸ்டா ஃபீல் பண்ணி சொல்றோன்றதுல தான் இருக்கு. அதனால ரிலேஷன்ஷிப்லயும் சரி, ஃபேமிலியிலயும் சரி, எதுலயா இருந்தாலும் சரி, ஈகோவை குறைச்சு அண்டர்ஸ்டாண்டிங்க அதிகப்படுத்துங்க. சில பேர் சாரி சொல்லுவாங்க, ஆனா திருப்பி திருப்பி பண்ண தப்பையே பண்ணுவாங்க. சொல்ல போனா அது சாரியே கிடையாது, அது ஒரு ஹேபிட். உண்மையான மன்னிப்புனா என்னன்னா, நான் உன்னை காயப்படுத்திட்டேன், அதை திருப்பி நடக்க விட மாட்டேன்ற ஒரு சேஞ்ச் தான். மக்கள் யாருமே இங்க பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்க மாட்டாங்க, ரெஸ்பெக்டை தான் எதிர்பார்ப்பாங்க. சில நேரங்களில் சாரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணும், பல நேரத்தில் அந்த சாரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணும். அதனால நம்ம முக்கியமான மனுஷங்க கிட்ட பேசுகிறப்ப வார்த்தைகளை சரியாக சூஸ் பண்ணி பேசணும். பிகாஸ் சில மனிதர்கள் திருப்பி கிடைப்பாங்க, ஆனால் அவங்களோட பழைய அன்பு திருப்பி கிடைக்காது. ஒரு மெசேஜையோ ஃபோட்டோவையோ வீடியோவையோ ஈஸியாக டெலீட் பண்ணிடலாம், ஆனால் ஒரு மனுஷனோட மனசில் இருக்க அந்த வலியை ஈஸியாக டெலீட் பண்ண முடியாது. மன்னிப்பு கேட்கறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, மற்றவங்களோட மனசை காயப்படுத்தாமல்

வாழ கத்துக்கிறது தான் பெரிய விஷயமே. அப்போது ஒரு சாரி எல்லாத்தையும் சரி செய்யாதா அப்படின்னு கேட்டால், சரி செய்ய ஆரம்பிக்கணும்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சாரி தான். இன்றைக்கி நீங்கள் யாருக்காவது சாரி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஈகோவையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு சாரி சொல்லுங்கள். ஆனால் அந்த சாரியோட சேர்த்து இனிமேல் இது நடக்காதுன்ற மாறப்போகிற உங்கள் குணத்தையும் உங்ககிட்ட சேர்த்து கொடுங்க. கடைசி கேள்வி, அப்போது ஒரு சாரி எல்லாத்தையுமே சரி செய்யுமா? பதில் ரொம்ப சிம்பிள் தான். சில பேருக்கு சரி செய்யும், சில பேருக்கு அது ஒரு தொடக்கமா இருக்கலாம், சில பேருக்கு அது மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுக்கும். ஆனா அதோட உண்மையான மதிப்பு அந்த சாரிய எவ்வளவு ஜெனியூனா உண்மையா ஃபீல் பண்ணி சொல்றோன்றதுலதான் இருக்கு. தப்பு நடந்துச்சுன்னா மனசார போய் சாரி சொல்லுங்க. அதை விட முக்கியமா அந்த தவறை திருப்பி செய்யாத அளவுக்கு மெச்சூர்ட் ஆகுங்க. சாரின்றது ஒரு வார்த்தை இல்லை, அது ஒரு மாற்றத்தின் ஆரம்பம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

வணக்கம், என் பெயர் யோகலட்சுமி. நான் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒருங்கிணைந்த முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு பயின்று வருகிறேன். இன்று என்னுடைய தலைப்பு முத்தமிழின் மூலாதாரம் சங்க சுரங்கம். முதல்ல இந்த தலைப்பை பிரித்து பார்ப்போமா. முத்தமிழ் அப்படின்னா இயல், இசை, நாடகம் அப்படின்னு அர்த்தம். சங்கம் கூட்டல் சுரங்கம். சங்கம் அப்படின்னா நம் பண்டைய தமிழர்களின் சங்கங்கள், அதாவது புலவர் மற்றும் மன்னர்கள் ஒன்று கூடி அவையம் வளர்த்தனர். இதுல சங்கம் மூன்று பங்கு இருக்குதுன்னு இல்லப்பா, கடைசங்கம் மட்டும்தான் இருக்குது, இல்ல இல்ல சங்கம்லாம் ஒன்று இல்லவே இல்லைன்னு பல விதமான விவாதங்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே சங்க இலக்கியம் என்றால் அந்த சங்க காலத்தில் போன்று கிடைக்கும் பெற்ற அரிய நூல்களையே சங்க இலக்கியம் நூல்கள் ஆனது. அது ஒரு பொற்காலம் எனவே போற்றப்படும் அளவுக்கு அறிவு பசிக்கு அறுசுவை விருந்தாக இருந்தன. அத்தகைய சங்க இலக்கிய நூலான எட்டு தொகையும் பத்து பாட்டிலும் எண்ணிலடங்காத செய்திகள். சுரங்கத்தில் தோண்டும் தங்கம் எவ்வாறு வருமோ அது போன்று வரும். அதில் ஒரு குறிப்பிட்ட எனக்கு பிடித்தமான வரிகளை மட்டும் இங்கே உங்களுக்காக நான் புரிய வைக்க முயல்கிறேன். முதலாவதாக, குடக்காற்று எரிந்த குப்பை. குடக்காற்று எரிந்த குப்பை என்பதில் நாம் பேசப்போவது தமிழ் காற்று. அது தமிழ் புரிந்து கொஞ்ச காற்று. குடக்காற்று என்பதில் காற்று என்ற சொல் நமக்கு புரிகிறது. இதில் உள்ள குட என்பது மேற்கு என்பதாகும். குட மலை என்றால் மேற்கு மலை, குட கடல் என்றால் மேற்கு கடல். குடகு என்ற நாட்டை குறிப்பிட்டால் அது மேற்கு பகுதியில் உள்ள நாடு. குடக்காற்று எரிந்த குப்பை என்பது நாம் இப்போது தெருவில் வீசும் குப்பை அல்ல. குப்பை என்பது குவியல். குடக்காற்று எரிந்த குப்பை என்பது நெற்குப்பை, அதாவது நெற்குவியல். அது குவியலாக இருக்கிறதோ அதை குப்பை என்று சங்க இலக்கியம் சொல்கிறது. பெருமானாற்று படையில் ஒரு பகுதியின் வளத்தினை குறித்து புலவர் சொல்ல வருகிறார், நெல் அரித்து கடாவிடுகின்றனர், நெல்லினை அறுவடை செய்த உடனே ஓரிடத்தில் குவிந்து வைப்பார்கள், அறுத்த நெற்கதிரை குவிந்து வைத்தவுடன் சூழ் அடித்தல் நடைபெறும், மாட்டை பூட்டி அந்த களத்தில் வைத்து உடன் சூழடிப்பார்கள், சூழடித்து முடிந்து எடுப்பதற்கு பின்னால் மீதி இருப்பதை கல்லில் போட்டு அடிப்பார்கள். இதற்கு போர் அடித்தல் என்று பெயர். இப்படி அடித்து போடும்போது மேற்கிலிருந்து ஒரு காற்று வீசி நெல்லை குவிக்கின்றது. அப்படி குவிந்து உயரமாக இருப்பது வடக்கே உள்ள செம்போன் மலை என்ற இமயமலை போன்று உள்ளதாக புலவன் மனதில் தோன்றுகிறது. நெல் அரித்து கடாவிடுதல். இதற்கான பாடல் பெரும்பானாற்று படையில் எப்படி உள்ளது என்றால், பகடு ஊர்பு இழிந்த பின்றை துகன் தப வையம் துரும்பும் நீக்கி பைது அற குடக்காற்று எறிந்த குப்பை வடப்பால் செம்போன் மலையின் சிறப்பு தோன்றும். இப்படியாக நெற்குப்பையின் இமயமலை விட சிறப்பாக தோன்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு சங்க இலக்கியத்தில் காற்று எப்படி பேசப்படுகிறது என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக என்னுடைய சிறிய தலைப்பு என்னவென்றால், விளையாட்டும் விரும்பார்க்குள். விளையாட்டை விரும்பாதார் இருப்பார்களா என்ற ஐயத்தோடு அடங்கிய கேள்வியை சங்க இலக்கியம் 2300 ஆண்டுகளுக்கு முன்பே வைத்துள்ளது. சங்க இலக்கியம் ஏன் இப்படி சொல்கிறது என்று யோசிக்க வேண்டும். இந்த விளையாட்டும் விரும்பார்க்குள் என்ற வரி கலித்தொகையில் 27 பாடலில் காணப்படுகிறது. பாடலை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ. அவர் ஒரு சேர மன்னர்.

இது பாலை திணை பாடல். தோழி தலைவியிடம் சொன்னதாக அமைந்த பாடல். அப்பாடல் என்னவென்றால், ஒன்னாத்தார் கடந்து அடுவும் உறவு, நீர் மா கொன்ற வேன் வேளாண் குன்றின் மேல் விளையாட்டும் விரும்பார்கொள் என்று கூறுவாள். தோழி தலைவியிடம், விளையாட்டை விரும்பாதவர் யாராவது உண்டா என்ற ஐயத்துடன் ஆச்சரியத்துடன் கேட்பது போல் அமைந்துள்ளது இப்பாடல். விளையாட்டு என்பது சங்க இலக்கியத்தில் மட்டுமல்ல, தொல்காப்பியத்தில் தெல்ல தெளிவாக பேசப்பட்டுள்ளது. 2400 ஆண்டுகளுக்கு முன்னால் பயன்படுத்திய சொல்லினை இன்று வரையிலும் அதே பொருள் அதே புரிதலோடு பயன்படுத்துகிறோம். தொல்காப்பியர் விளையாட்டு என்பதை அல்லல் நீத்த உவகையில் ஒன்றாக குறிப்பிடுகிறார். உவகை என்பது மகிழ்ச்சி. அதுவும் அல்லல் நீத்த உவகை என்றால் துன்பம் இல்லாத இன்பம் என்று சொல்கிறார். அப்போது 4 விஷயங்களை சொல்கிறார் தொல்காப்பியர். அஃது செல்வம், புலனி, புணர்வு, விளையாட்டென அல்லல் நீத்த உவகை 4. இதில் செல்வம், புலன், புணர்வு, விளையாட்டு என அல்லல் நீந்த உவகை 4 என்று தேற்ற ஏகாரத்தில் சொல்கிறார். அடுத்ததாக வணிகர் குடி சிறப்பு. பட்டினப்பாளையில் காவேரி பூம்பட்டணத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் விளக்கி சொல்லப்படுகிறது. வணிகம் செய்யும் வியாபாரிகள் ஒரு பகுதியில் வாழ்கின்றனர். அவர்களுடைய சிறப்பினை செல்லும் இடத்தில் இதனை அவர் என்ன பாடல் மூலம் விளக்குகிறார் என்றால், நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்று நல் நெஞ்சினோர் வடு அஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஓப்பனாடி கொள்வதும் உம் மகை கோடாது கொடுப்பதும் குறை கேடாது பல் பண்டம் பகந்து வீசும் தொல் கொண்டி துவன்று இருக்கை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வணிகர்கள் ஒருவரிடத்தில் இருந்து எடுப்பதையும் நிறைய எடுத்து விட மாட்டார்கள், தான் கொடுப்பதையும் குறைத்து கொடுத்து விட மாட்டார்கள். அவர்களுடைய நடுநிலைமை ஒரு உழுகின்ற மாட்டுடைய நுகத்தடியில் இருக்கக்கூடிய பகலானி போன்றது. வணிகர்களுடைய நாணத்தை பற்றி யாரும் குறை சொல்லிவிடக் கூடாது என்று அவர்களுக்கு அக்கறை இருந்துள்ளது. அக்காலத்திலே இப்படிப்பட்ட வணிகர்கள் நம் நாட்டில் உள்ளனர். நுகம் என்றால் மாட்டு வண்டியில் பூட்டுகின்ற நுகத்தடி வணிகத்தை பற்றி பேசும்போது ஏன் விவசாயத்தை பயன்படுத்துகின்ற விஷயம் வருகிறது என்று நமக்கு தோன்றும். அதனால் நுகத்தடியும் பகலானியும் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அடுத்ததாக பண்பும் பாடும். சங்க இலக்கியத்தில் பண்பு தனியாக இருக்கிறது, பாடு என்ற சொல் தனியாக இருக்கிறது. இந்த பண்பு பாடு என்ற சொற்கள் சேர்த்து பண்பாடு என்ற சொல் சங்க இலக்கியத்தில் வரவே இல்லை. நாம் கொண்ட கொள்கையின் கோட்பாடு என்று சொல்கிறது. ஒருவரை பார்த்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்கிறோம். நான் கட்டுப்பாடு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறோம், உடன்பாடு ஏற்பட்டது என்கிறோம். அதுபோல இச்சொல்லானது காலப்போக்கில் பண்பும் பாடும் சேர்ந்து பண்பாடு என்று வருகிறது. நேரடியாக பண்பாடு என்ற சொல் இல்லையே தவிர இதற்கான எல்லா விதைகளும் சங்க இலக்கியத்தில் காணப்படுகின்றன. அவற்றில் சில பின்வருமாறு. நற்றிணையில் ஒரு குறிப்பில், பயனும் பண்பும் பாடு அறிந்து ஒழுகலும். 10:10 ஒரு குறிப்பில், பறை பண் அழியும் பாடு சால் நெடுவரை. கலித்தொகையில் ஒரு குறிப்பில், பாடு ஏற்றவரை படகுத்தி செம்காறு என்றும். மறுபடியும் கலித்தொகையில் 133 பாடலில் ஒரு குறிப்பில், பண்பு எனப்படுவது பாடறிது ஒழுகுதல் என்றும். மற்றும் கடைசியாக அகநானூற்றில் 168 பாடலில், மன்று பாடு அவிந்து மனை மடிந்ததன்றே. இது போன்று பாடு என்ற சொல் பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. பண்பு என்ற சொல்லுடன் இணைந்து 3 இடங்களில் பயன்படுத்துகின்றனர். ஆக இந்த பண்பு பாடு என்பவை பண்பாடு என்பதாக விதையாக ஊன்றப்படுகின்றது. பண்பு என்பதற்குள் 1000 விஷயங்கள் இருக்கின்றன. வீரம், கொடை, போரில் வெல்தல், கோட்டையை பிடித்தல் என பல்வேறு வகையான பண்புகள் இருக்கின்றன. எல்லா வகையான பண்புகளையும் நான் பேசப்போவது கிடையாது. நான் இன்று பண்பில் ஆண்மை மட்டுமே பேசப்போகிறேன். இதில் ஆண்மை என்றால் என்ன, ஆண்மை எப்படி புரிந்து வைத்திருக்கலாம், ஆண்மையில் உளவியல் என்ன, பெண் உடல் மீதான ஆணின் ஆக்கிரமிப்பு எப்படி செலுத்தப்படுகிறது, அது தனி மனித நிலையில் சமுதாய நிலையும் உலக நிலையும் எப்படி இருக்கிறது என தனித்தனியாக இவ்வாறாக பாடல் அமைப்புகள் இருக்கின்றன. ஆகவே தமிழரின் பண்பாடு, காதல், வீர மரணம், அரசியல், அறிவியல், பொருளாதாரம், பெண்மையின் பெருமை, மனித நேயம், இயற்கை உணர்வு, வாழ்வியல் நிறை, இவை அனைத்தும் கிடைக்கும் சங்க இலக்கியம் என்பது வெறும் பழைய பாடலின் தொகுப்பல்ல, அது தமிழரின் ஓர் உயிர் வரலாறு ஆகும். நன்றி, வணக்கம்.

மனமார்ந்த வானொலி நண்பர்களே, எல்லோருக்கும் என் இதயம் கனிந்த இனிய வணக்கங்கள். என் பெயர் தேவதர்ஷினி. நான் ஆல்ஃபா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயின்று வருகிறேன். இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு இளைஞர்கள் கையில் பசுமை உலகம். சுற்றுச்சூழல் இந்த ஒரு சொல் மிகச்சிறியது, ஆனால் அதன் அர்த்தம் மிகவும் பெரியது. நாம் வாழும் உலகம், நாம் சுவாசிக்கும் காற்று, நாம் குடிக்கும் தண்ணீர், நாம் உண்ணும் உணவு என இவை அனைத்தும் சுற்றுச்சூழலின் பரிசுகளாகும். ஒரு நிமிடம் நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்கலாமா? காற்று இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா? தண்ணீர் இல்லாமல் ஒரு நாள் கூட வாழ முடியுமா? மரங்கள் இல்லாமல் நாம் சுவாசிக்க முடியுமா? இல்லை. ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம்? நாம் வளர்ச்சி என்ற பெயரில் இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறோமா, அல்லது அதை பாதுகாத்து கொண்டு செல்கிறோமா? இந்த கேள்விக்கான பதில் நம் ஒவ்வொருவரிடம் வாழ்க்கையிலும் இருக்கிறது. நாம் இன்று வாழும் உலகம் முன்னோர்களின் காலத்தை விட மிகவும் மாறியுள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சி, நகரமயமாக்கல், தொழிற்சாலைகள், வாகனங்கள் என இவை அனைத்தும் நமக்கு வசதிகளை அளித்துள்ளன. ஆனால் ஒரு கேள்வி, இந்த வசதிகள் இயற்கையை காப்பாற்றி வந்துள்ளதா? அல்ல. நம் முன்னேற்றம் அடைந்துள்ளோமா? ஆனால் அதற்கான விலையை இயற்கை செலுத்துகிறது. இன்று காற்று மாசு, நீர் மாசு, நில மாசு, வெப்பமயமாதல் என இவை அனைத்தும் மனிதனின் செயல்களின் விளைவுகள் ஆகும். இன்று நம் காற்று மாசு பற்றி பார்ப்போம். நம் சுவாசிக்கும் காற்று இதுதான் நம் உயிர். ஆனால் அந்த காற்று மெதுவாக நச்சாக மாறி வருகிறது. வாகனங்கள் வெளியிடும் புகை, தொழிற்சாலைகள் வெளியிடும் வாயுக்கள், குப்பைகள் எரிப்பது, இவை அனைத்தும் காற்றை மாசுபடுத்துகின்றன. இதன் விளைவுகள் என்ன? குழந்தைகளின் சுவாச கோளாறுகள், ஆஸ்துமா, நுரையீரல் நோய்கள். இன்று பல குழந்தைகள் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியாமல் மருத்துவமனையில் இருக்கின்றனர். அதே போன்ற நீர் மாசு. நீர் வாழ்க்கையின் ஆதாரம். ஆனால் இன்று தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பிளாஸ்டிக் என இவை அனைத்தும் நதிகளில் கலக்கின்றன. இதனால் குடிநீர் தட்டுப்பாடு, நோய்கள், மீன்கள் மற்றும் மற்ற உயிரினங்கள் அழிந்து வருகின்றன. ஒரு காலத்தில் நாம் நேரடியாக ஆற்றில் இருந்து தண்ணீர் குடித்தோம். இன்று என்ன செய்கிறோம்? நாம் பாட்டிலில் வாங்கி குடிக்கிறோம். அதே போன்ற நில மாசையும் நாம் காண்போம். நாம் வாழும் நிலம் கூட பாதுகாப்பாக இல்லை. பிளாஸ்டிக், ரசாயன உரங்கள், நச்சு பொருட்கள் என இவை மண்ணின் இயல்பை அழிக்கின்றன. இதன் விளைவுகள் என்ன? விவசாயம் பாதிப்பு, உணவின் தரம் குறைகிறது, உடல்நல பிரச்சனைகளும் வருகின்றன. பிளாஸ்டிக்கால் வரும் பிரச்சனைகளை பத்தி காண்போமா? பிளாஸ்டிக் மனிதன் உருவாக்கிய மிகப்பெரிய பிரச்சனை ஆகும். அது அழியாது, அழியாமல் நூற்றாண்டுகள் இருக்கும். விலங்குகள் அதை உணவாக எடுத்துக் கொள்கின்றன. இதனால் ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒரு விலங்கின் உயிரையே எடுத்துக்கொள்கிறது. உலகம் எப்படி மெய்யப்படுவது? குளோபல் வார்மிங், அதாவது உலக வெப்பமயமாதல். இன்று வெப்பம் அதிகமாக இருப்பதை நாம் அனைவரும் உணர்கிறோம். வெப்பநிலை அதிகரிப்பு, பனிக்கட்டிகள் உருகுதல், கடல் மட்டம் உயர்வதல், இவை அனைத்தும் மனிதனின் செயல்களின் விளைவுகளே ஆகும். இன்று வனங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன, மரங்கள் வெட்டப்படுகின்றன, காடுகளும் அழியப்பட்டுள்ளன. இதன் விளைவுகள் என்ன? மழை குறைகிறது, உயிரினங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது, சுற்றுச்சூழல் சமநிலை குலைவு. இதில் இளைஞர்களின் முக்கியத்துவம் என்ன என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இளைஞர்கள் என்ற இந்த சொல் அவர்கள் வெறும் வயது அல்ல, அவர்கள் சக்தி. அவர்களே இந்த உலகின் எதிர்காலம். அவர்கள் மாற்றத்தின் தூண்களாகும். இளைஞர்கள் வேகமாக சிந்திக்கிறார்கள், புதிய வழிகளை கண்டுபிடிக்கிறார்கள். சமூகத்தை மாற்ற முடியும் என்பதை இளைஞர்களால் மட்டுமே முடியும். ஒரு நாட்டின் எதிர்காலம் அதன் இளைஞர்களின் கையில் தான் உள்ளது. இளைஞர்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு மரம் என்ன செய்கிறது? ஆக்சிஜன் தருகிறது, நிழல் தருகிறது, உயிரினங்களுக்கு வீடாகவும் இருக்கின்றது. இளைஞர்களே, ஆண்டுகளுக்கு ஒரு மரம் நடுங்கள், அதை பராமரியுங்கள், அதுவே போதும். இந்த பிளாஸ்டிக்கை நாம் முதலில் குறைக்க வேண்டும். சிறிய மாற்றங்கள் தான் பெரிய மாற்றத்தை தரும். துணி பையை பயன்படுத்துங்கள், பிளாஸ்டிக்கை தவிருங்கள். மழை நீரை சேகரிப்போம், வீணாக்காமல் அதனை பயன்படுத்துவோம். ஒரு துளி நீரானாலும் அது ஒரு உயிருக்கு சமமானது. தேவையில்லாத மின் விளக்குகளை அணைத்து விடுவோம். இளைஞர்களே, சமூகத்தை மாற்ற முடியும். சமூக ஊடகங்கள், விழிப்புணர்வு முகாம்கள், சுத்தம் செய்யும் இயக்கங்கள், இதை போன்ற அனைத்திலும் இளைஞர்கள் பங்கேற்று அவர்களின் வளர்ச்சிக்கு முன்னேற்றத்தையும் நீங்கள் கொடுக்க முடியும். கல்விதான் மாற்றத்தின்

அடிப்படை. பள்ளிகளில் சுற்றுச்சூழல்கள் கல்வி, செயல்முறை கற்றல், இயற்கை பயணம் இவை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு தரும். அரசும் மற்றும் அதன் இளைஞர்களின் பணியும். அரசு பல திட்டங்களை செய்கிறது, ஆனால் அவை வெற்றி பெற மக்கள் பங்கேற்பும் இளைஞர்களின் பங்கேற்பும் மிகவும் அவசியமாகிறது. இளைஞர்கள் தன்னார்வ அமைப்புகளில் சேர வேண்டும், அரசு திட்டங்களில் பங்கேற்க வேண்டும். மேலும் நாம் இன்று செய்கின்ற செயல்கள்

ஆறுகளை புனிதமாக கருதினான், மண்ணை தாயாக மதித்தான். ஆனால் இன்று நாம் இயற்கையை பயன்படுத்துகிறோம், அதை சுரண்டுகிறோம், அதை கட்டுப்படுத்த முயல்கிறோம். இது ஒரு பெரிய மாற்றம். ஒரு கேள்வி, நாம் இயற்கையை வெல்ல முடியுமா? இல்லை, ஏனெனில் இயற்கை தான் நம்மை உருவாக்கியது. இன்றைய இளைஞர்கள் டெக்னாலஜி என்பதை வளர்த்துவிட்டு அதை எப்படி பயன்படுத்தலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, நாம் பெரிய விஷயங்களை செய்ய வேண்டியதில்லை, சிறிய மாற்றங்கள் போதும். ஒரு மரம் நடுங்கள், ஒரு பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாமல் இருங்கள், ஒரு மின்விளக்கை அணுகுங்கள். இந்த ஒருதான் பெரிய மாற்றத்தின் தொடக்கம். நம் நாட்டில் பல இளைஞர்கள் காடுகளை உருவாக்கியுள்ளனர், ஏரிகளை சுத்தம் செய்துள்ளனர், பிளாஸ்டிக் இல்லா கிராமங்களையும் உருவாக்கியுள்ளனர். அவர்கள் யார்? சாதாரண இளைஞர்கள் தான். அவர்கள் செய்தால் நாம் ஏன் செய்ய முடியாது? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணம் சம்பாதிக்க முடியாத விஷயம் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன? இவை அனைத்தும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. ஒரு மாற்றம் வீட்டிலிருந்துதான் ஆரம்பமாக வேண்டும். பெற்றோர் குழந்தைகளுக்கு காற்று கொடுத்து குழந்தைகள் பெற்றோருக்கு நினைவூட்டுவது இதுதான் உண்மையான மாற்றம். நாம் இன்று மாற்றம் செய்யவில்லை என்றால் தண்ணீர் கிடையாது, காற்று சுத்தமாக இருக்காது, உணவு தரம் குறையும். ஆனால் நாம் இன்று செயல்பட்டால் பசுமையான உலகம், ஆரோக்கியமான வாழ்க்கை, பாதுகாப்பான எதிர்காலமும் நம் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். நாம் வளர்ச்சியை தேர்வு செய்கிறோமா அல்லது வாழ்க்கையை தேர்வு செய்கிறோமா? பணம் முக்கியமா அல்லது உயிர் முக்கியமா? நாம் இயற்கையை காப்போமா அல்லது அதை அழிப்போமா? அன்பார்ந்த நண்பர்களே, இது நாம் எடுத்த ஒரு சிறிய முடிவு, ஆனால் நாளைய தலைமுறையின் வாழ்க்கையை மாற்றும். நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, இயற்கை இல்லாமல் மனிதன் இல்லை. இன்று நாம் இயற்கையை காப்போம் என்றால் நாளை இயற்கை நம்மை காக்கும். இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, இயற்கையை காப்பது நம்மை காப்பதுதான். இளைஞர்கள் இன்று ஒரு சிறிய மாற்றம் செய்தால் அது நாளை ஒரு பெரிய புரட்சியாக மாறும். நாம் ஒன்றிணைந்து செயல்பட்டால் பசுமையான உலகம், ஆரோக்கியமான வாழ்க்கை, பாதுகாப்பான எதிர்காலம் நிச்சயம் உருவாகும்.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.
1: யார் அது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
3: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
4: அது என்ன 2020 பிரேக்?
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. அவ விளையாடிட்டு இருக்கா?
5: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
3: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
5: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
3: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
5: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
3: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும், மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க, ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: நேரம் 7:45. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும், அதனை புதிய திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயக குரலை நெறிக்க முயலும் தாவேக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தாவேக்காவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கித் தருவதாக இளம் பெண்ணை அழைத்துச் சென்று தாவேக்கா நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் சௌத்ரி பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன்

0: வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. கார்டிஃபில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனை அடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன் எடுத்தது. 180 ரன் எடுத்தால் வெற்றி என்று இலக்கோடு பின்னர் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் 8 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில், ஒருங்கிணைந்த பொறியியல் நுழைவுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற சேலம் அரசு பள்ளி மாணவி குறித்த செய்தி தொகுப்பு. நாகை மாவட்டம் தலைஞாயிறு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையத்தில் பொதுமக்களுக்கு தீயணைப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. ஒருங்கிணைந்த பொறியியல் நுழைவுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற சேலம் அரசு பள்ளி மாணவி கீர்த்தி மாலினி கைத்தறி நெசவாளர் குடும்பத்திலிருந்து இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் பயில வாய்ப்பு பெற்றுள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பு.
3: கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர். செல்வத்தில் சிறந்த கல்விச் செல்வம் சிறப்பான ஒரு நிலையை உருவாக்கி விடுகிறது. சமூகத்தின் அடித்தட்டு குடும்பத்தில் இருந்தாலும் தொடர் முயற்சியால் நாட்டின் மிகச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து கல்வி பயிலும் வாய்ப்பினை சேலம் மாவட்டம் சிந்தாமணியூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி கீர்த்தி மாலினி பெற்று சாதனை படைத்துள்ளார். கைத்தறி நெசவாளரான நாகராஜ் உமா தம்பதியின் மகளான கீர்த்தி மாலினி ஒருங்கிணைந்த பொறியியல் நுழைவுத் தேர்வான JEE மெயின் மற்றும் JEE அட்வான்ஸ் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று சேலம் மாவட்டத்தில் முதன்மையானவராக உள்ளார். அகில இந்திய தரவரிசை பட்டியலிலும் சிறப்பிடம் பெற்றுள்ள மாணவி கீர்த்தி மாலினிக்கு நாட்டின் தலைசிறந்த இந்திய தொழில்நுட்ப கழகங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களின் தொடர்ச்சியான ஊக்கம் காரணமாக தன்னால் சாதிக்க முடிந்ததாக பெருமிதத்துடன் கூறுகிறார் கீர்த்தி மாலினி.
4: அப்பா வீட்டில் தறி நெஞ்சிட்டு இருக்காரு. நான் 6th நைன்த் வரைக்கும் சிந்தாமணியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அப்புறமேட்டு 10th and 11th வந்து சேலமோட ஸ்கூலில் படிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. அங்கே போய் படித்தேன். அப்புறமேட்டு 12th வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்லேருந்து ஜேஇ சென்டருக்கு அனுப்பிவிட்டு அங்கே எனக்கு ஜேஇ கோச்சிங் தந்தாங்க 1 இயர். அதை வச்சு நான் இப்போ ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணி அட்வான்ஸ் எழுதினேன். அதில் வந்து குவாலிஃபை ஆகியிருக்கேன். இந்த மாதிரி அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து அங்கே நல்லாவே கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் கிடைச்சது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து, டீச்சர்ஸ் கிட்டே இருந்து, பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து நல்லாவே ஹெல்ப் கிடைச்சது. நல்லா மோட்டிவேட் பண்ணியிருந்தாங்க. அந்த சென்டர்லேயுமே எங்கள் ஸ்கூல்லேயுமே நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க.
3: சிந்தாமணியூர் அரசு உயர்நிலைப் பள்ளி, சேலம் அரசு மாதிரி பள்ளி, திருவண்ணாமலை பயிற்சி மையம் என அனைத்து இடங்களிலும் ஆசிரியர்கள் தேர்வு குறித்த பயத்தை போக்கி அதில் வெல்வதற்கான வழிமுறைகளை சிறப்பாக கற்பித்துள்ளனர். அகில இந்திய போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க விரும்பும் மாணவ மாணவியர் 11ஆம் வகுப்பிலிருந்தே அதற்குரிய முனைப்பு காட்டினால் அனைவராலும் சாதிக்க முடியும் என அனுபவங்களை பகிர்கிறார் கீர்த்தி மாலினி.
4: ஜே அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுனா 11th ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா 12th வந்து போர்டு எக்ஸாம்ஸ் வந்துடும். அப்புறமேட்டு இன்னும் நிறைய வேலைகள் வர்றதுனால நிறைய ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியாதா ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸுக்குன்னு தனியாக. அதனால 11th ஸ்டார்டிங்லேயே நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா போதும். அப்புறம் ஜே அட்வான்ஸ் அண்ட் மெயின்ஸ் என்னால் வந்து கிராக் பண்ண முடிஞ்சதுக்கு என்ன காரணம்னா நல்லா ப்ராக்டிஸ் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் நிறைய மார்க் எடுக்கலாம்.
3: சேலம் மாவட்டத்தின் ஒரு கடைக்கோடி கிராமத்தில் கைத்தறி நெசவாளர் குடும்பத்திலிருந்து நாட்டின் சிறந்த கல்வி நிறுவனங்களில் பயிலும் வாய்ப்பு கல்வியால் மட்டுமே சாத்தியமானதாகும். தங்களின் பேரன்பு மிக்க வழிகாட்டுதலை அனைத்து மாணவ மாணவியரும் முழுமையாக பயன்படுத்தி வெற்றி அடைய வேண்டும் என்பதே அர்ப்பணிப்பு மிக்க அரசு பள்ளி ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
2: நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையத்தில் வாங்க கற்றுக்கொள்ளலாம் என்ற பொதுமக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அது பற்றிய செய்தி தொகுப்பு.
5: அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மனமே இல்லாத திருடு நீக்காவது அடிச்சு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெக்கப் வேணும் ஒரு திரவத்தை நான் ஆட் பண்ணுறேன். நெருக்காக அப்படின்னா நமக்கு வர மருந்து தெரியும் திருடு நீக்காயிருக்கும்.

0: நமக்கு ஒரு பொருளிகா தெரியும், ஒரு ஆய்வுக்காக பார்த்தா தெரியும்,
1: ரொம்ப மூச்சு விட முடியல, விஷ வாயு கேஸ் இருக்கு அப்படிங்கிற இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள என்ன இருக்கும், என்ன கேஸ் இருக்கும், ஆக்சிஜன் மட்டும் இருக்காது, நம்ம அட்மாஸ்பியர் ஏர் இல்ல, இப்ப நம்ம சுவாசிக்கிறது ஏர், அந்த ஏர்லாம் இருக்கும். இதுல வந்து எல்லாமே இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், குறிப்பிட்ட அளவு வந்து ஹைட்ரஜன் மற்ற வாயுக்கள் எல்லாமே இருக்கு. ஆக்சிஜன் மட்டுமே தான் நம்ம சுவாசிக்க முடியாது. இது எப்படி போடுதுன்னு சொல்லிட்டு மாற்ற போகிறோம், அவ்வளோதான். சிலிண்டர் தூக்கி பேக் மாதிரி முதல்ல மாட்ட வேண்டியதான். அதுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுக்காக மாஸ்க் சிலிண்டர் வைக்கிறமே நேரம் இருந்தா ஆனால் மாற்றம் தான் இருக்கும், தலையில இருக்கும். அப்படி இருந்தால்தான் மேலே உள்ள கேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வர்றதுக்கு வசதியாக இருக்கும். இதுதான் மெயின் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போட்டுட்டு இதை இடத்தே திருவணும், திருவணும்னா இந்த வாழ் வழியா ஏர் வந்து அவங்க சுவாசிக்கலாம். இது பேர் பேசுவாங்க. இதை போட்டு டைம் பண்ணோம்னா நீங்க எந்த கேஸ் எந்த புகை எந்த இடத்துலயும் போய் சுவாசிக்கலாம். இது எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம், ஒரு பாட்டுல சேர்த்து சேர்த்து இருக்கும்.
2: உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு அரக்கோணத்தில் நடைபெற்ற மிதிவண்டி சிறப்பு நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு மிதிவண்டி சிறப்பு நிகழ்வுகள் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தக்கோலத்தில் உள்ள ராஜாத்திய சோழன் மண்டல பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இதில் பிட் இந்தியா இயக்கத்தின் கீழ் மற்றும் இந்திய விளையாட்டு ஆணையம் சென்னை உடன் இணைந்து நடைபெற்றது. இதில் 150 CISF வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள், அத்துடன் 4வது பட்டாலியன் NDRF பிரிவைச் சேர்ந்த 75 வீரர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். நிதிஷ்குமார் அவர்களால் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்ட இந்த மிதிவண்டி பேரணி பயிற்சி மைய வளாகத்திலிருந்து தக்கோலம் சந்தை வழியாக தக்கோலம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியை சென்றடைந்தது. அங்கு பங்கேற்பாளர்கள் மற்றும் உள்ளூர் மக்களுடன் கலந்துரையாடி உடற்தகுதி, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, விளையாட்டு திறன், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் மிதிவண்டி ஓட்டுவதன் மூலம் சமூக பங்களிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பிட் இந்தியா இயக்கத்தின் கூட்டு உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் உள்ளூர் மக்கள் இந்த திட்டத்தில் ஆர்வத்துடன் இணைந்து ஆதரவு தெரிவித்தனர்.
4: இனி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் வீட்டுவசதி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டங்கள் மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகை அளிக்கும் திட்டம் மூலம் திட்டங்களின் பலன்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் நேரடியாகவும் மக்களை சென்றடைவதாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீடுகளில் கழிவறைகள், குடிநீர் இணைப்பு, சமையல் எரிவாயு இணைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்கள் மூலம் ஏழைகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக திரு மனோகர்லால் கூறியுள்ளார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், உஜ்வாலா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத், ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் மூலம் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார்.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: திரைக்கானத்தில் ஏ.ஆர். ரஹ்மான், ஸ்ரேயா கோஷல் குரல்களில் விண்ணை தாண்டி வருவாய படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: கட்டினால் சுயம் ஹி கட்படை.
1: பாரதிய சேனா.
2: திரைக்கானத்தில் தெனாலி படத்திலிருந்து கமலஹாசன், சித்ரா, கிளின்டன், டோனிக் குரல்களில் ஒலிக்கிறது பாடல்.

0: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும். அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
4: திரைகானத்தில் ஏஆர் ரஹ்மான், அனுராதா ஸ்ரீராம், ஃபெபி, அனுபமா குரல்களில் உயிரே படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்களில் உதயா படத்திலிருந்து ஒலிக்கிறது திரைக்காணத்தின் நிறைவு பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரைகானம். எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी से समाचार संध्या के

திரைகாணத்தில் நிறைவு பாடலாக பல்லாண்டு வாழ்க படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

இதுவரை இரவின் மடியில் நிகழ்ச்சியில் ஜீன்ஸ், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், மறுமலர்ச்சி படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள். இனி தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:27:40. 100.1 மெகா செஃபம் கோட அலைவரிசை வழங்கி கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து காத்திருந்த கண்கள் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: உடனே செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா.
1: குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு வீணா பொழுத போக்குறீங்களே, இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
2: நாடாவில் நாடு, நாடு எங்களுக்கு என்ன செய்தி?
0: நாடு என்ன செய்யுது?

உலகத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது. அன்னை மடியில் பிறந்த

நாட்டுக்கு நலன் என்று புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைக்கிடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே

இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை பண்டிட் சங்கர்நாத் சகா, தில்ருபா, உஸ்தாத் அலி அக்பர் கான் அவர்களின் சரோடிசை ஆகியவை கேட்டோம்.

0: action plan. India recorded their biggest ever victory in Test cricket, defeating Afghanistan by an innings and 300 runs on the third day of the one-off Test in New Chandigarh yesterday. The win surpassed India's previous record Test victory by an innings and 272 runs. It also displayed India's dominant bowling performance that saw them take 15 Afghanistan wickets on the third day. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10 FM கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது
2: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில். இப்போது செம்பனார் கோவில் SRD முத்துக்குமார சுவாமி, SRD வைத்தியநாதன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருவாளப்புத்தூர் TA கலியமூர்த்தி அவர்கள் தவில், ரத்தி மேளம், ராகம் கீரவாணி, தாளம் திஸ்ர திரிபுடை.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை செம்பனார் கோவில் எஸ்ஆர்டி முத்துக்குமார சுவாமி, எஸ்ஆர்டி வைத்தியநாதன் ஆகியோர் வழங்கியுள்ள ரக்தி மேளம் இடம்பெற்றது. திருவாளப்புத்தூர் டி ஏ கலியமூர்த்தி அவர்கள் தவில்.

நேரம் 5:10 பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீர்களை இனி ஒலிக்க இருப்பது புலரும் பொழுது நிகழ்ச்சியின் தொடக்கமாக

ஆதிபராசக்தி என்ற படத்திற்காக ஒலித்த அந்த குரல் டி எம் சௌந்தரராஜன். நிகழ்ச்சியில் அடுத்து ராஜகாளியம்மன் என்ற படத்திற்காக வடிவேலு, சுனலதா ஆகியோர் பாடிய பாடல்.

நீலகிரி எக்ஸ்பிரஸ் என்ற படத்திற்காக ஒளித்த அந்த குரல்கள் சூலமங்கலம் ராஜலட்சுமி, பி சுசீலா. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் ஒளித்து கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் திருவிளையாடல் என்ற படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி.

வடமாலை என்ற படத்திற்காக ஒலுக்கியிருக்கும் இந்த குரல்கள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், வாணி ஜெயராம் குழுவினர்.